சவாயிலே சவாய் புதாத்தினி நிறை விபூதி சிருஷ்டிகா பசிபேரமா பரலாயமா மொய கிரந்து பகாத்